சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

0: ஜூதாட்ட தாவு தாமார்கின் பெரெஷ் ஹா ஷெராது பெரெஷ்ட தாவு ஹெஸ்ரோந்து ஹெஸ்ரோன்ட தாவு ஆராம்து ஆராம்ட தாவு அமினாதாப்து அமினாதாப்ட தாவு நாஷொண்டு நாஷொண்ட தாவு சல்மொண்டு சல்மொண்ட தாவு ராஹாப்கின் போவாஸ்து போவாஸ்ட தாவு ரூத்கின் ஓபித்து ஓபித்த தாவு ஜெஸ்ஸேது ஜெஸ்ஸேட்ட தாவு தாவித் ரஜது உபன்னோய தாவித் ரஜுர தாவு உரியாகே பாரியாவ வீசிட்டி ஸ்திரியகின் சலமொண்டு சலமொண்ட தாவு ரெஹபோவம்து ரெஹபோவம்ட தாவு அபியாது அபியாட்ட தாவு ஆசப்து ஆசப்ட தாவு ஜெஹோஷாபாத்து ஜெஹோஷாபாத்த தாவு ஜோராம்து ஜோராம்ட தாவு உஷ்யாது உஷ்யாட்ட தாவு ஜோதாம்து ஜோதாம்ட தாவு ஆஹஸ்து ஆஹஸ்ட தாவு ஹெசக்கியாது ஹெசக்கியாட்ட தாவு மனசேது மனசேட்ட தாவு ஆமோஸ்து ஆமோஸ்ட தாவு ஜோசியாது பபிலோனியட்ட விப்ரவாச கதவீம சிது ஊ மேகாலையேதி ஜோசியாட்ட தாவு ஜெகோனியாது ஒகுகே சகோதரையோது உபன்னோய பபிலோனியே விப்ரவாசேன் பசு ஜெகோனியாட்ட தாவு ஷெயல்தியெல்து ஷெயல்தியெல்ட தாவு செருபாபெல்து செருபாபெல்ட தாவு அபியுத்து அபியுத்த தாவு எலியாக்கிம்து எலியாக்கிம்ட தாவு ஆஷோர்து ஆஷோர்ட தாவு சாதுக்து சாதுக்ட தாவு ஆக்கீம்து ஆக்கீம்ட தாவு எலியுத்து எலியுத்த தாவு எலியாசர்து எலியாசர்ட தாவு மத்தாந்து மத்தாண்ட தாவு ஜாகோப்து ஜாகோப்ட தாவு மரிய துமீகே புருஷா ஊ ஜோசெப்து உபன்னோய மரிய துமீகின் கிறிஸ்துஸ் நம்மு ஜேசுஸ் வான்சே உபன்சேக மெசே ஆப்ரஹாம் பட்டன் தாவித் தக்வா பரம்பரா சியல்ல தச சதரகி தாவித் பட்டன் பபிலோனியே விப்ரவாச கதவீம தக்வா பரம்பரா தச சதரகி பபிலோனியே விப்ரவாச கதவீமே காலே பட்டன் கிறிஸ்துன் வஹான்சே தக்வா பரம்பரா தச சதரகி யேசுஸ் கிறிஸ்துன் வஹான்சேகே உபத சிது ஊயே மெசேய உன்வஹான்சேகே மேனியன்னோ மரியதுமி ஜோசெப்ஹா விவாஹகி விசகென சிட்டியதி ஓன் எக்வன் பெர சுத்தாத்மியானன் அனுஹசின் ஏ கேப் கென சிட்டின பவ தெனகன்னாலதி ஏகே சுவாமி புருஷாவன ஜோசெப் சத்புருஷேகு ஊபெவின் ஏய பிரசித்தியே நிந்தாவட்ட நுபமுனுவன் அதஹசின் ரஹசின் ஏய அத்தர தமன்ன சிதாகத்தேய எஹெத் ஓஹு மே காரணே கென கல்பனா கிரமின் சிட்டியதி சுவாமின் மகான்சேகே தூதையக் சிஹினேக்கின் ஓஹுட தர்ஷனே வி
1: தாவிதே புத் ஜோசெப் ஒபே பிரிந்தவன மரியா பாவா கனட பியனோவன் மந்த ஏ கேப்கென ஏத்தே சுத்தாத்மேனன் அனுஹாசினி ஏ புதேக்கு பிகரன்னிய உன் வஹான்சேட ஜேசுஸ் யன நாமிய தபியுதுய மந்த சிய செனக ஓன்கே பாபோலின் முதாலன்னே எதுமானோய
0: கீய மே சியல்ல சிது ஊயே சுவாமின் வஹான்சே திவசிவரையா லவா கியவூ கீம இட்டுவன பினிசைய எனம்
2: மென்ன கன்யாவக் கப்கென புதகு பிஹி கரன்னீய உன் வஹான்சேட இம்மானுவேல் யன நாமய தபனு ஏத
0: யனுய ஏ நாமே அர்த்தே நம் திவ்யன் வஹான்சே அப்ப சமகிய யனுய ஜோசப் நிந்தின் அவதி ஊவிட்டு ස්වාමින් වහන්සේගේ දූතයා ඔහුට අනකල ලෙස සිය බිරිඳ කැඳාගෙන ගියේය. ඒත් ඇයට පුත්‍රයා ලැබෙන තුරු ඔහු ඇය සමග සහවාසයේ නොයෙදිනි. ඔහු උන්වහන්සේට